அகங்காரம் பாபாத்மா மித்ரந்தயந்த் சத்ரந்த்ரணந்த் அனிக்மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் தகந்த் ஜீயா துக் சுக் பஹுபோகணே பரம் பியான் உதயான் ரமணம் மகாபிகட் அசாத் ரோகணே